0: அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி இசை ராகம் நிகழ்ச்சிக்கு வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக பாடல்கள் சபரி இணையதள வானொலியில் ஒலிக்க இருக்கிறது. அன்பான உறவுகள், அனைத்து பாடல்களும் அருமையான பாடல்களை பதிவிட்டு காத்திருக்கும் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நேரம் 8:47:36. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஏன்னா போஸ்டர் போடும் நேரம் வந்து பாடலுக்கான போஸ்டர் தான் அது. உங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வணக்கங்களையும் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம், வேண்டாம் நான் சொல்லவில்லை. ஏன்னா நான் படிக்கலன்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட வேண்டாம், ஏன்னா எனக்கு நேரம் இல்லை. இன்று 3வது சனிக்கிழமை, பெருமலை வணங்கும் நாள் இன்று. அதனால் எங்கள் வீட்டில் வந்து இன்று பூஜை. அதனால் வந்து நேரத்தை கருத்தில் கொண்டு அந்த பதிவை படிக்கவில்லை. இனிமேல் பாடல் மட்டும் பதிவிடுங்கள் என்னுடைய நிகழ்ச்சியில். நான் போஸ்ட் போட்ட பிறகு கீழே வந்து நீங்கள் வாழ்த்துக்கள், உங்களுடைய விருப்பத்தை எண்ணத்தில் இருக்கும் எண்ணங்களை தளத்தில் எழுத்து வடிவாக நீங்கள் பதிவிடலாம். கண்டிப்பாக படிக்கிறேன், என யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா, வாய்த்து சொல்லியிருக்காங்க அன்பு பிரேமா அவர்கள் வந்து. அன்பான இனிய காலை வணக்கம். இசை ராகம் நிகழ்ச்சிக்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்க வருகை தரும் கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கும் நன்றிகள், நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். கோவை காயத்ரி சகோதரி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. பதிவிட்ட இருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்று முதல் பாடல் அன்பான இனிய காலை வணக்கம் இசை ராகம் நிகழ்ச்சியில் எங்களுக்கும் ஒரு பாடலை வழங்கவும். நீர் பூத்த நெருப்பு என்ற திரைப்படத்திலிருந்து இதழோரமே புது கவிதை என்ற பாடல் வரியில் அன்பு பிரேமா மோத்தக்கல் கிராமம் வேலூர் மாவட்டம். இந்த பாடல் வந்து புதுமையாக இருக்கிறது, படத்தின் பெயரையும் புதுமையாக இருக்கிறது. நிச்சயமாக நீர் வந்து நெருப்பைத்தான் அணைக்க முடியும். இங்கே நீர் எப்படி, நீரில் வந்து நெருப்பு பூக்கிறது என்று பாடல் மூலமாக கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். இது இசை ராகம் நிகழ்ச்சி, உங்கள் விருப்பமாக ஒலிக்கிறது முதல் பாடல்.
1: ऐप के साथ AI powered पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा।

ஒலித்த பாடல், எப்பவும் கேட்காத பாடல், விரும்பி கேட்ட அன்பு உள்ளம், நீர் பூத்த நெருப்பு இந்த திரைப்படத்திலிருந்து இதை ஓரமே புது கவிதை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக இசைராகம் நிகழ்ச்சியில் ஒலித்து சென்றது. அன்பு பிரேமா மோத்தக்கல் வேலூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருந்தாரு. மிக்க நன்றிகள். அருமையான பாடல். நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். அண்ணா படம், ஓ படம் கேட்டிருக்கீங்களா, ஓகே நன்றி. ஆர்ஜே விஜய் சகோதரி, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களும் அவர் சொல்லியிருக்காரு, நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி, அழகான பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆகிறது, பாடல் தேர்வு செய்த அன்பு பிரேமா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சகோதரி, நன்றிகள். அன்பு பிரேமா பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்கார். இதையோருமே புதுக்கவிதை இசைராகம் நிகழ்ச்சியில் தீபன் சக்கரவர்த்தி மற்றும் வாணியம்மா இணைந்து பாடிய அற்புதமான பாடலை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய எங்களை மகிழ்வித்த அன்பு கவிமணி ஆர் ஜே வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள், நல்வாழ்த்துக்கள். இது போன்ற பாடல்களை பதிவிடுவது உங்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் அன்பு பிரேமா அவர்களே, மிக்க நன்றி. கோவை காயத்ரி சகோதரி, பாடல் அருமையாக இருந்தது ஆனால் இதுவரை கேட்டதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சகோதரி, ஏன்னா இது போன்ற பாடல் அரிதான பாடல்களை கேட்பது மிக மிக அரிது. நிகழ்ச்சியில் இரண்டாவது பாடலாக, ஏன்னா இன்று சனிக்கிழமை எங்கள் வீட்டில் பூஜை இருக்கிறது, அதனால் நான் அவசரமாக நிகழ்ச்சி கொடுத்து கொண்டிருக்கேன். இப்போ பூஜைக்கு அங்கே ரெடி ஆகிட்டாங்க, கூப்பிட்றாங்க. அடுத்த பாடல் அப்படியே தொடர்ந்து ஒளிபரப்பாகும். இந்த பாடலை யாருடைய பாடல் என்று சொல்லிவிட்டு அடுத்த பாடல் அப்படியே ஒளிபரப்பு செய்கிறேன், பிறகு வாசிக்கிறேன். இரண்டாவது பாடல், கங்காறு என்ற திரைப்படத்தில் தாயும் கொஞ்சம் காலம் விருப்பம், அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் விருப்பத்தில் தான், ஏன்னா இது ரொம்ப சோக பாடல், அவர் விருப்பத்தில் இந்த பாடல் அற்புதமான பாடலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் காலையிலே ஏன் கேட்டார் என்று தெரியவில்லை. சூப்பரான பாடல், அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் விருப்பத்தில் வருகிறது. பாடலை கேட்டு ரசிப்போம், இணைந்திருங்கள். நேரம் 8:57:36 இசைராகம் நிகழ்ச்சியில் இரண்டாவது பாடலாக வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல் கங்கார் என்ற திரைப்படத்திலிருந்து. தாயும் கொஞ்ச காலம், தகப்பனும் கொஞ்ச காலம், உண்மையிலே எல்லாரும் கொஞ்ச காலம்தான். இருக்கும் வரை அன்போடு இருப்போம், யாரும் எதையும் எடுத்து செல்வது இல்லை. அருமையான வாழ்க்கை தத்துவ பாடல். இந்த பாடலை கேட்ட அனுமந்தபுரம் சங்கர் அவர்களுக்கு சபரி வானொலி சார்பாக நன்றிகளை தெரிவித்து கொண்டு, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. ஏன்னா ஐயா வந்து பதிவு போட்டிருக்காரு மேலே, நான் அதை வாசிக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம், ஏன்னா எனக்கு நேரம் இல்லை. நீங்கள் இனிமேல் தினமும் எல்லா நேயர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், பாடல் பதிவிடும் போஸ்ட்டு தளத்தில் பதிவிட்டால் பாடல் பதிவு மட்டும் நீங்கள் போட்டால் போதும். பிறகு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது நான் ஒரு 5 நிமிடம் முன்னதாகவே ஒரு போஸ்டர் கொடுப்பேன், அதுக்கு கீழே உங்கள் வாழ்த்துக்களை, உங்கள் கவிதைகளை, உங்களுடைய எண்ணங்களை எழுத்து வடிவில் தளத்தில் பதிவிடலாம். அன்பு உறவுகளே, ஒரு அன்பான வேண்டுகோள். நிகழ்ச்சியில் வணக்கம். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி படம் நட்பு என்ற திரைப்படத்திலிருந்து அதிகாலை சுக வேலை ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்கார். அனைவருக்கும் காலை வணக்கங்களும் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் காலை வணக்கங்கள் ஐயா. இதோ உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்க நேரம் 9:03.

கங்காரு திரைப்பட பாடல் ஒலித்ததை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க. அகிலா சகோதரி அரிதான பாடல் பதிவு, கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சகோதரி அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் வந்து பாடல் கொடுத்ததற்கு நன்றி சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். பாடலை கேட்டு ரசிப்போம்.

புளித்த பாடல் தொட்டம்பட்டி கோகிலா பழனிசாமி அவர்கள் விருப்பத்தில் தான் அதிகாலையில் அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். நட்பு என்ற திரைப்படத்திலிருந்து அதிகாலை சுக வேலை இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருந்தார் கோகிலா பழனிசாமி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மூன்றாவதாக ஒலிக்கும் பாடலுக்கு நன்றிகள் பல பல. உங்கள் விருப்ப பாடல் தான் ஐயா, மிக்க நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி சூப்பரான பாடல்னு சொல்லியிருக்காரு கோகிலா பழனிசாமி அவர்கள் பாடலுக்கு. ஆர்ஜே விஜய் சகோதரி காயத்ரி சகோதரிக்கு அருமையான பாடலும் சொல்லியிருக்காங்க. பதிவிட்ட அனைவருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல் படம் தனியாத தாகம் என்ற திரைப்படத்திலிருந்து பூவே நீ யார் சொல்லி இந்த பாடல் வரியில் கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள் எப்போதும் சபரி இணையதள வானொலியில் இசைராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. சகோதரி விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

0: ஒழித்த பாடல் தனியாத தாகம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், காலை வேளையில் சிறப்பான பாடலை கேட்டு ரசித்த காயத்ரி சகோதரிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பூவே நீ யாருக்காக, பூவே நீ யார் சொல்லி இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. காயத்ரி சகோதரி பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க. எனது விருப்ப பாடலை வழங்கியமைக்கு மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. நன்றிகள் சகோதரி. ஆர்ஜே விஜி சகோதரி கோவை காயத்ரி சகோதரிக்கு பாடல் அழகு மேம் அப்படின்னு சொல்லி கைத்தட்டல் கொடுத்துருக்காங்க. பதிவிட்ட இருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடல் என்றால், சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் தான் ஒலிக்க இருக்கிறது. ஒரு தலை ராகம் என்ற திரைப்படத்திலிருந்து இது குழந்தை பாடும் தாலாட்டு, ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க சகோதரி. சகோதரி உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. நிகழ்ச்சியில் பாடலை கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு பதிவு கொடுங்க. உங்கள் விருப்ப பாடல் அருமையான பாடல் கேட்டு ரசிப்போம்.
1: இது குழந்தை

ஒலித்த பாடல் ஒரு தலை ராகம் என்ற திரைப்படத்தில் இந்த பாடல் வரும் காலகட்டங்களில் ஒரு சினிமா என்றால் அதனுடைய உற்சாகம், அதனுடைய வேகம், அதனுடைய ஆசைகள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அந்த திரையரங்கில் போயிட்டு படம் பார்ப்பதே அப்போ ஒரு தனி சிறப்பு தான். அந்த வகையில் இந்த பாடல்லாம் அந்த காலகட்டங்களில் ஒலித்த பாடல்கள், நிச்சயமாக நல்ல பாடல். சென்னை அகில ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. மோகனரங்கன் ஐயா நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்து விட்டார். உங்கள் விருப்ப பாடல் அடுத்த பாடல் ஐயா. கோவை காயத்ரி சகோதரி அழகான தாலாட்டு பாடல் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி இது குழந்தை பாடும் தாலாட்டு பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. ஏன்னா நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்கீங்க. உங்களுக்கு பாடல் வேண்டுமென்றால் உங்கள் விருப்ப பாடலை பதிவிடுங்கள் சகோதரி, இல்லை என்றால் நிறைவு பாடலாக ஒரு பரிசு பாடல் தருகிறேன், காத்திருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இசைராகம் நிகழ்ச்சியில் இசைராகம் படம் பஞ்சபூதம் என்ற திரைப்படத்திலிருந்து என் ராசாத்தி ஒரு ரோசாப்பூ உன் சந்தோஷம். இந்த பாடல் வரியில் மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்கீங்க. இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 9:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. உங்கள் விருப்பம் வாட்ஸ்அப், உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. மோகனரங்கன் ஐயா விருப்பத்தில் வரும் பாடல் எங்க ராசாத்தி ஒரு ரோசாப்பூ பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் பஞ்சபூதம் என்ற திரைப்படத்தில் ஒரு அழகான பாடல். நீண்ட நாட்களுக்கு இந்த பாடலை கேட்கிறேன். பாடல் என் ராசாத்தி ஒரு ரோசாப்பூ உன் சந்தோஷம். இந்த பாடல் வரிகளில் மோகனரங்கன் பத்மாவதி சென்னையிலிருந்து கேட்டிருந்தீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. நீண்ட நாளாச்சு இந்த பாடலை கேட்டு, இன்று உங்கள் விருப்பத்தில் கேட்பது மகிழ்ச்சியாக உள்ளது. கோவை காயத்ரி சகோதரி, அரிதான பாடல், சூப்பரான, சூப்பராக உள்ளதுன்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு மோகனரங்கன் ஐயா. பாடலை வழங்கிய தோழர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் ஆர்ஜே விஜய் சகோதரி. என் ராசாத்தி பாடல் ஆஹா அருமை தேர்வு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. தமிழ்வாணன் சகோ வந்து நிகழ்ச்சியிலே இணைந்திருக்காரு. வாங்கல் சகோ. சபரி இணையதள வானொலி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இசைராகம் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. சூப்பர்னு சொல்லியிருக்கார் பாடல். மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இசைராகம் நிகழ்ச்சிக்கு ராசாத்தி ரோஜா கிளி திரைப்படம் இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா என் ராசாத்தி ஒரு ரோசாப்பூ பாடல் வரி. இதில் ராசாத்தி ரோசா கிளி இந்த பாடல் படத்தில் வந்து கேட்டிருக்காரு. ஓடையில் நல்லோடும் ஒளிஞ்சிருக்கும் பூஞ்சோலை தங்க கொலுசு. அந்த தங்க கொலுசு எப்படி பாடல் வரிகளில் வருகிறது என்று கேட்டு ரசிப்போம். பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்கிறது, இணைந்திருங்கள்.

9:32:27 ஒரு அழகான பாடல் ஒலித்துச் சென்றது. இசை ராகம் நிகழ்ச்சியில் ராசாத்தி ரோசா கிளி என்ற திரைப்படத்திலிருந்து ஓடையில் நல்லோட ஒளிஞ்சிருக்கும் பூஞ்சோலை தங்க கொலுசு இந்த பாடல் வரியில் வந்து பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலேருந்து கேட்டிருந்தீங்க. மிக்க நன்றிகள். தமிழ்வாணன் சகோ சபரி இணையதள வானொலிக்கு வரவேற்கிறோம் என்று சொன்னதற்கு நன்றிகள் பல ஐயான்னு சொல்லியிருக்காரு. மிக்க மகிழ்ச்சி. தமிழ்வாணன் சகோ உங்களுடன் இசைப்பயணம் செய்வதில் எங்களுக்கும் மகிழ்ச்சிங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள். ஏன்னா நேயர்களோட விருப்பம்தான் வானொலியே வந்து, நேயர்கள் இல்லை என்றால் வானொலி இயங்காது. நேயர்கள் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மன நிறைவு அடையும். மனசில் இருக்கிற கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாடல் வரி மூலம் அதை நிவர்த்தி செய்யும் என்பது தான் வானொலியோட பெருமை. வானொலி கேட்கும் உறவுகள் அனைவரும் வந்து நோய் நொடி இல்லாமல் இருப்பார்கள். ஏன்னா அந்த இசை என்பது வந்து அந்த நோய் வந்து நம்ம உடலில் இருக்குதுன்னா கூட அது அகன்று விடும் என்பது தான் என்னுடைய கருத்து. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இளையராஜா இசை அவரே சொல்லியிருக்காரு, ஒரு பயிர் வந்து ஒரு விவசாயத்தில் வந்து ஒரு பயிர் வச்சுருக்கிறேன்னா அந்த பாடல் கேட்டு அந்த பயிர் வளரும் அப்படின்ற மாதிரி அந்த இசைக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் பாடல் கேட்பதும் சிறப்பு தானே. அந்த பாடலை வந்து ரசிக்க வேண்டும். இப்போ ஒரு பாடல் ஒரு நேயர் பதிவிடுறாங்க அப்படின்னா அந்த பாடல் வந்து அந்த பாடல் வந்து நீங்கள் யூடியூப்பில் கேட்கலாம், ஆனால் வானொலியில் கேட்கும்போது அதனுடைய மகிழ்ச்சி வந்து இரட்டிப்பாக மாறும். உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இந்த பாடல் இசை குவாலிட்டி நல்லாயிருக்கு, பாடல் வந்து ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள். அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறது, பாடல் பதிவிட்டால் உறவுகள் வந்து உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். மற்றவர்கள் கேட்பாங்க கேட்கல அது அப்படின்றதெல்லாம் இல்லை, நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்டிங்கன்னா உங்களுடைய மன நிறைவு தான். அதனால தான் நேயர் விருப்ப பாடல் அப்படின்னு சொல்கிறோம். நிச்சயமாக நன்றி, இணைந்திருங்கள். சூப்பர் பாடல்னு சொல்லியிருக்காரு தமிழ்வாணன் சகோ. ஆர்ஜே விஜய் சகோதரி, ஓடையினா நல்லோட ஒளித்திருக்க பூஞ்சோலையில் பூஞ்சோலை பாடல் மிக மிக சிறப்பான பாடல். கேட்ட மோகனரங்கன் ருக்மணி அம்மா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சகோதரி. கோவை காயத்ரி சகோதரி, மிக பிடித்த பாடல், இனிமையான அருமையான பாடல், காட்சிகள் கூட கண்முன்னே வந்து போகும் அந்த படக்காட்சிகளை பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க சகோதரி. கண்டிப்பாக நிச்சயமாக அந்த பாடல் ஒலிக்கும்போது அதை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மெலோடியான பாடல், அந்த இசைக்கும் அந்த காட்சி அமைத்திருக்கும் திரைப்படத்தில் பார்க்கும்போதும் ஒரு மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் சொல்லும் கருத்து நிச்சயமாக அழகு சகோதரி. சந்தோஷபுரம் ருக்மணி அம்மா பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க. பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடல் இசைராகம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். காதல் ரோஜாவே என்ற திரைப்படத்தில் கல்யாண ஜோடி கச்சேரி மேளம் ஒரு சூப்பரான பாடல், செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு. 9:35 அழகான பாடல் ஒலிக்கிறது, கேட்டு ரசிக்கலாம்.

காதல் ஜோடிகளை அழகாக காதல் ரோஜா திரைப்படத்திலிருந்து கல்யாண ஜோடியை அலங்கரித்து சென்றது. ஒரு சிறப்பான பாடல். சி.ஆர். சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்கார். நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி மகிழ்ச்சி. சி.ஆர். சந்திரசேகர்னு சொல்லியிருக்கீங்க, அழகான பாடலையா, மிக்க நன்றிகள். தமிழ்வாணன் சக சூப்பரான பாடலும் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் இருவருக்கும். நிகழ்ச்சியில் படம் பொண்ணு ஊருக்கு புதுசு படத்திலிருந்து கேட்டிருக்காரு. சபரி வானொலிக்கு தமிழ்வாணன் ஐயா வந்து புதுசு தான், இருந்தாலும் இதற்கு முன்னாடி பழசாக இருந்தாலும் இன்று முதல் புதுசு. பொண்ணு ஊருக்கு புதுசு என்ற திரைப்படத்திலிருந்து சோலைக்குயிலே காலை கதிரே என்ற ஒரு அழகான பாடல் விரும்பி கேட்ட அன்பு உள்ளம். தமிழ்வாணன், நெற்குந்தி கிராமம், தருமபுரி மாவட்டம். நன்றிகள் பல ஐயா. நமது சபரி வானொலிக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சபரி வானொலி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் சபரி வானொலியோடு.

ஒழித்த பாடல் முழுமையாக ஒழித்து விட்டதா என்று தெரியவில்லை. என கட்டாயிட்டு இருந்தது. முழுமையாக கேட்டிருந்தால் பதிவு கொடுங்கள் அன்பு உறவுகளே. ஏன்னா அந்த பாடல் வந்து நான் மூட்டில் போட்டு வச்சுருந்தேன், நல்ல கொஞ்சம் வேலை வந்து பார்த்தா கட்டாயிட்டு இருக்குது. முழுமையாக ஒளிபரப்பாகியிருந்தால் தளத்தில் பதிவிடவும், இல்லை என்றால் அந்த பாடலை மறுபடியும் ஒளிபரப்பு செய்கிறேன். ஒலித்த பாடல் பொண்ணு ஊருக்கு புதுசு என்ற திரைப்படத்தில் சோலை குயிலே காலை கதிரே என்ற பாடலை தமிழ்வாணன் சகோ அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம்.

பாரதி தனபால் அவர்கள் அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. தமிழ்வாணன் சகோ, எனது விருப்ப பாடல் தந்தமைக்கு மிகவும் நன்றிகள் பல ஐயா. மனம் மகிழ்கிறது ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள், சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர்ஜே விஜய் சகோதரி, சோலைக்குயிலே பாடல் எஸ்பிபி சைலஜா பாடிய முதல் அறிமுகமான பாடல் இதுதான். அழகான பாடல் சொல்லியிருக்கேன். உங்கள் தகவலுக்கு நன்றிகள் சகோதரி. தமிழ்வாணன் சகோ விஜய் சகோதரிக்கு மிகவும் நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். மோகனரங்கன் ஐயா எஸ்பிபி சைலஜா பாடிய முதல் பாடல்னு சொல்லியிருக்காரு. விஜய் சகோதரிக்கும் மோகனரங்கன் ஐயாவுக்கும் நன்றிகள் உங்கள் தகவலுக்கு. தமிழ்வாணன் சகோ மோகனரங்கன் ஐயாவுக்கு மிகவும் நன்றிகள் பல ஐயா. ஆமாம் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். விஜய் சகோதரிக்கும் ஆமாம் சா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர்ஜே விஜய் சகோதரி, பாதிதான் ஒலித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமையான அழகான பாடல் காயத்ரி சகோதரி சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் பதிவிட்ட அனைவருக்கும். அந்த பாடல் நிறைவு பாடலாக முழுமையாக பாடலை கேட்டு ரசிக்கலாம். இப்போது பாடல் ஒலிக்கிறது முழுமையாக வருகிறதா என்று கேட்டு ரசிக்கலாம். ஒலித்து கொண்டு தான் இருக்கிறது, இருந்தாலும் கேட்டு ரசிக்கலாம்.

பொண்ணு ஊருக்கு புதுசு என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் முழுமையாக ஒலித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது நிகழ்ச்சியில் ஒரு உறவு வந்து ஒரு காட்சிப்படம் வெங்கடேஷ் பெருமாளை காட்சிப்படம் கொடுத்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருடைய பெயர் வந்து வரவில்லை எனக்கு. உங்களுடைய ஊர் பெயரை பதிவிடுங்கள் சகோ, படிப்பதற்கு வசதியாக இருக்கும். தமிழ்வாணன் சகோ கோவை காயத்ரி சகோதரிக்கு மிக்க நன்றிகள். பல சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காரு, மகிழ்ச்சிங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள், அருமையான அழகான பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வணக்கம் சென்னையிலிருந்து பாரதி தனபால் விருப்ப பாடல் உன் பேரை சொல்ல ஆசைதான். அந்த பாடல் வரியில் மின்சார கண்ணா என்ற திரைப்படத்திலிருந்து பாரதி தனபால் காவ்யா ஓவியா குடும்ப உறவினர்கள் மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்புங்கள் என்று சொல்லியிருக்காங்க சகோதரி. இசைராகம் நிகழ்ச்சியில் அருமையான பாடல். இந்த பாடல் 9:51 அந்த அழகான பாடல் ஒலிக்கிறது, கேட்டு ரசிக்கலாம்.

9:57 38 வினாடிகளில் ஒரு அழகான பாடல் மின்சார் கண்ணா என்ற திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் ஒலித்து சென்றது. உன் பேரை சொல்ல ஆசைதான் இந்த பாடல் வரியில் பாரதி தனபால் காவியா ஓவியா இவர்கள் விருப்பத்தில் அந்த அற்புதமான பாடல். எனக்கும் மிகவும் பிடித்த பாடல். மிக்க நன்றிகள் சகோதரி, அழகான பாடல். பாரதி சகோதரி பாடலை ரசித்து கை கொடுக்கிறார். கைத்தட்டல், ஆடல், பாடல், டான்ஸு, மிக்க நன்றிகள் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சகோதரி. சபரி இணையதள வானொலி சார்பாக, நிகழ்ச்சியின் சார்பாகவும் நன்றிகள். தமிழ்வாணன் சகோ அருமையான பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இசைராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைக்கும் பாடல் நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ விருப்பத்தில்தான் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது. அதற்கு பிறகு சகோதரி ஆர்ஜே விஜி சகோதரிக்கு எனது விருப்பத்தில் ஒரு பாடல் தேர்வு செய்து வைத்திருக்கிறேன். அந்த பாடலையும் கேட்டு விடலாம். இரண்டு பாடல்கள் தொடர்ந்து ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சியிலே இணைந்திருங்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அண்ணா. படம் இதுதான், இது நம்ம ஆளு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காரு. அம்மாடி இதுதான் காதலா, இதெல்லாம் மறக்க முடியாத படங்கள், பாடல்கள். அந்த காலகட்டத்தில் கொண்டை ஸ்பீக்கரில் வந்து ரொம்ப கிராமந்தோறும் வந்து அதிகமாக ஒலி வந்த பாடல்கள் இதெல்லாம். இந்த பாடல்லாம் பழைய நினைவுகள். ஏன்னா பாக்யராஜ் வந்து அந்த அளவுக்கு சிறப்பான நடிகை, நடிகர் வந்து அந்த அவர் கூட நடித்த நடிகைகளும் அந்த மாதிரி தான் எல்லாருமே. மறக்க முடியாத படம் பாடல். இந்த பாடல் பலமுறை கேட்டாலும் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று தான் தோணும். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் சீனிவாசன், லட்சுமி சீனிவாசன், தர்ஷன், சுதிக் சாக்குட்டி இவர்கள் விருப்பத்தில் வருகிறது. நிகழ்ச்சியின் நேர்கள் விருப்ப பாடலை நிறைவு செய்யும் பாடல் இதோ. உங்கள் விருப்ப பாடல் வருகிறது.

ஒலித்த பாடல் இது நம்மால் என்ற திரைப்படத்திலிருந்து அருமையான காலத்தால் அழியாத காதல் பாடல் கேட்டு ரசித்தோம். அம்மாடி இதுதான் காதலா என்ற திரைப்படத்திலிருந்து இது நம்மால் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வரியில் கேட்டு ரசித்தோம். லட்சுமி சீனிவாசன், தர்சன், சுதிக்ஷா குட்டி இவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. இது ஒரு ஸ்டிக்கர் பதிவு கொடுத்துருக்காரு ஆஸ்கர் டெய்லர்னு நினைக்கிறேன். உலக சுற்றுப்புறம் சுகாதாரம் தினம் இன்னைக்குன்னு சொல்லியிருக்காரு. உலக சுற்றுப்புற சுகாதார தினம்னு சொல்லியிருக்கீங்க. மரம் வளர்ப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். மனிதனே ஆரோக்கியமாக இருந்தால் போதும், மனிதன் நல்லவனாக இருந்தாலே போதும். மரம் வளர்த்தாலும் மரங்களை வெட்டுகிறார்கள் அல்லவா? சாலை ஓரத்தில் இருக்கும் மரங்கள், இந்த செங்கல் சூளைகளுக்கு அதிகமாக மரங்களை தான் வெட்டி எடுத்து செல்கிறார்கள். என்ன செய்வது? அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு நாம் நல்லவனாக நாம் மரத்தை வளர்த்து நம் பேணி காப்போம் என்பது தான் என்னுடைய கருத்து. மற்றவர்களுக்கு என்னதான் அறிவுரை சொன்னாலும் அதை ஒரு சிலர், எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. மரம் வளர்ப்போம் என்பது நிச்சயமாக காற்று மழைக்கும் எல்லாத்துக்கும் சுகாதாரமான காற்று கிடைக்கும். நல்ல கருத்துக்கள். இன்று உலக சுற்றுப்புறம் சுகாதார தினம்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ, நிகழ்ச்சியில் என் விருப்ப பாடலை வழங்கிய மிக்கி மிக்க மகிழ்ச்சி, நன்றிகள் அண்ணான்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். அருமையான பாடல். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்ப பாடலை ஒளிபரப்பிய சகோதரருக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க. பாடலை கேட்டு அவருடைய விருப்ப பாடலுக்கு அழகான பாடலும் சொல்லியிருக்காங்க. ஒலித்த பாடலுக்கு நன்றிகள் அகிலா சகோதரி. கோவை காயத்ரி சகோதரி, இது நம்மால் திரைப்படத்தில் பாடல் சூப்பரான பாடலும் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் நிறைவாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ, அகிலா, கோவை காயத்ரி சகோதரி, அறிவழகன் சகோ, செய்யார் சந்திரசேகர், இவர்கள்லாம் வந்து நிகழ்ச்சியில் வந்து பாடல் கேட்டாலும் பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் ஆர்ஜே விஜய் சகோதரி வந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சு ரொம்ப நேரம் இருந்தாங்க. அவங்க நிகழ்ச்சியில் இணைந்திருந்தங்கள்லாம் சகோதரி ஒரு விருப்ப, அதாவது பரிசு பாடல், அனைவருக்கும் பரிசு பாடலாக ஒரு பாடல் எனது விருப்பத்தில் தேர்வு செய்து வைத்துள்ளேன். நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தால் ஒரு பதிவு கொடுங்கள், ஒரு பாடல் வருகிறது. அதாவது என்ன ஒரு அழகான அற்புதமான அந்த பாடல் வரியை வந்து தாமரை அவர்கள் வந்து என்ன சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். அந்த கவிஞர் தாமரை சகோதரி தேவா இசையில் வந்து ஜெயச்சந்திரன் வந்து அவ்வளோ அருமையாக பாடியிருப்பாங்க அந்த பாடலை. ஜெயச்சந்திரன், சொர்ணலதா, சுஜாதா இவர்கள் மூன்று பேரும் இணைஞ்சி அந்த பாடலை பாடியிருப்பாங்க. ஒரு அண்ணன் தங்கை பாசத்தை வந்து எவ்வளவு அழகாக அந்த பாச பிணைப்பு கோர்க்கிறது என்பது கவிதை வரிகளில் அழகாக தாமரை சகோதரி கோர்த்து அந்த பாடலை நமக்காக அளித்திருக்கிறாங்க. அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். இது வருகிறது எனது விருப்பத்தில் அனைவருக்காகவும் பரிசு பாடலாக. இசைராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடல் எனது விருப்பத்தில் 10:08 அந்த அழகான பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

ஒழித்த அந்த 2:15 சொக்கத்தங்கம் என்ற திரைப்படத்திலிருந்து தாமரை அவர்கள் கைவண்ணத்தில் பாடலை எழுதிய சகோதரிக்கு நன்றிகள். எனது விருப்பத்தில் பரிசு பாடலாக ஒழித்து சென்றது. நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்து பாடல்களை பதிவிட்டு கேட்டு பதிவுகள் தந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், பண்பலைகளில் கேட்டு ரசித்த அனைத்து அன்பான உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இசை ராகம் நிகழ்ச்சி இந்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. நேரம் 10:11 ஆகிறது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

சபரி வானொலி நேய சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் தென்காசி மாவட்டம் சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களுடைய விருப்பத்தில் இளையராஜா இசையமைத்து பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக இன்று புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஒரு பெருமாள் பாடல் கேட்டு ரசித்துவிட்டு பிறகு அடுத்த பாடலுக்கு வருவோம். இதோ இந்த பாடல்.

என்ன நேயர்களே, இன்று புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை முன்னிட்டு அந்த திருமலையில் குடிக்கொண்டிருக்கும் வெங்கடாஜலபதி அருளை பெற்றோம் அல்லவா. நாம் அனைவருமாக அழகான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. அடுத்து நிகழ்ச்சிக்குள் வருவோமா? இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களுடைய விருப்பத்தில்தான் இன்று பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இதோ தொடக்கத்தில் தாய் மூகாம்பிகை படத்திலிருந்து ஜனனி ஜனனி ஜெகம்னி இந்த பாடலை கேட்பதற்கு முன்பாக ஒரு சில பதிவுகளை பார்த்துவிட்டு நம் நிகழ்ச்சிக்குள் வருவோமா? கன்னியாகுமரி இளைஞர் ஜெகதீஷ் அவர்கள் இதயராகம் என்னும் இணைய நிகழ்ச்சியை சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து இன்று தேன்மொழி முருகன் அவர்களின் இனிய பாடல்களை சிறப்பாக தொகுத்து வழங்கும் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா அவர்களுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிகழ்ச்சி வெல்லட்டும், நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி ஐயா. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சேர்க்க வாழ்த்துக்கள் என்று மலர்தூவி வாழ்த்தியுள்ளார்கள். அடுத்து சந்திரமோகன் அவர்கள் அழகாக ஒரு போஸ்டரை கண்முன் கொண்டு வந்துள்ளார். இன்று பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சி தொகுத்து அனுப்பியவர் தென்காசி மாவட்டம் சோலச்சேரி தேன்முருகன், வழங்குவார் ராமாபுரம் அனுசுயா. சூப்பர் சூப்பர், பரவாயில்லையே. நன்றி நன்றி சகோதரரே. அடுத்து தேன்மொழி அவர்கள் இதயராகம் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். உங்களுடைய பாடல்தான் சகோதரி இன்று வளமாக இருக்கின்றது. நன்றி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் சிறப்பு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களக்கா என்று அந்த போஸ்டருக்கு ஒரு சிறப்பு கொடுத்திருக்கிறார் நம் அறிவழகன் மங்கை அவர்கள். சந்திரமோகன் கொடுத்த ஒரு போஸ்டருக்கு சூப்பர் சூப்பர். அடுத்து செய்யார் சந்திரசேகர் அவரும் அந்த போஸ்டருக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்கள் கொடுத்து இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் செய்யார் சந்திரசேகர் என்று பாராட்டி உள்ளார்கள். தேன்மொழி அவர்கள் மகிழ்ச்சி அசத்தறிங்க என்றும் பாராட்டி உள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் இரண்டாம் சனிக்கிழமை பெருமாள் பாடல் அழகாய் ஒலிக்கின்றது, சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் ஆஹா அருமை, சிறப்பான பாடல், அருமை உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி, மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும் மலர் கொத்து கொடுத்து வாழ்த்தி உள்ளார்கள். தேன்மொழி அவர்கள் திருமலை வெங்கடாஜலபதியை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு சிறப்பு. அடுத்து நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இதோ அந்த பாடல் தாய் மூகாம்பிகை படத்திலிருந்து ஜனனி ஜனனி ஜெகம்னி. இதோ இளையராஜா இசையமைத்து அவர் குரலில் பாடிய பாடல்.

அழகான அருமையான பாடல். இளையராஜா இசையமைத்து அவர் குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். அம்மனை சிம்ம வாகனத்தில் கண்முன் கொண்டு வந்துள்ளார் சிவனும் பார்வதியும் சேர்ந்து. சூப்பர். அடுத்து இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்று கைகூப்பி வணங்க உள்ளார். சிறப்பு சிறப்பு. அடுத்து ரெட்டியார்பட்டி சாரி கோவை காயத்ரி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி. அடுத்து கணபதி சந்திரமோகன் அவர்கள், அம்மையே உன்னுடைய சக்தியால்தான் சிவனுக்கே செயலாற்றும் வல்லமை கிடைக்கிறது. உன்னை வணங்குவதும் புகழ்வதும் கூட மிகப்பெரிய புண்ணியத்தின் பயனாகும் என்று அழகான ஒரு பாராட்டை பாராட்டியுள்ளார் நம் தேன்மொழி சகோதரிக்கு. அருமை அருமை. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள், அருமையான பக்தி பாடல் சூப்பர் என்றும் வணங்கியுள்ளார். சிறப்பு மிக சிறப்பு என்றும் அம்மனை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. கோவை காயத்ரி அவர்கள், அழகான அருமையான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். எக்ஸலன்ட் சாங் என்றும் இதைகிணைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். போஸ்டரில் தென்னரசு என்று ஒரு சகோதரர் லைக் பண்ணியிருக்கார். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி சகோதரரும் லைக் பண்ணியிருக்கின்றார்கள். வாருங்கள் ஐயா, நம் நிகழ்ச்சியை கேட்டு ரசியுங்கள். நன்றி. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், இசைஞானியின் குரலில் பாடல் இனிமை சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். ஊர் விட்டு ஊர் வந்து இந்த படத்திலிருந்து சொர்க்கமே என்றாலும் இதோ இந்த பாடல். இளையராஜா இசைமைத்து அவர் குரலில் பாடிய பாடல். ராமராஜன் நடித்த படம் இது என்று நினைக்கிறேன். இதோ இந்த பாடல்.

0: என்ன ஒரு அழகான வரிகளில் அழகான பாடல் ஒலித்து சென்றது. இதுதான் உண்மை. இந்த வரிகள் வரும் வார்த்தைகள் சூப்பர். வெளிநாட்டில் இருந்தால் இந்த இந்த வரிகள் வந்ததெல்லாம் அங்கே பார்க்க முடியும். பணம் இருக்கும், ஆனால் நம் வசதிக்கேற்ற அங்கே வாழ்க்கை வாழ முடியாது என்றால், என் மகனும் வெளிநாட்டில்தான் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றார். ஒரு வருடமாக அழைத்து போக வேண்டும் என்று அவர் ஒரே பிடிவாதமாக இருக்கிறார். ஆனால் நான் செல்வதற்கு எனக்கு விருப்பமில்லை. நம்ம ஊரை விட்டு எதுக்கு அங்கே போக வேண்டும்? இதுதான் நமக்கு சொர்க்கம் என்று ஒரு தீர்மானத்துடன் இருக்கிறேன். அழகான வரிகள் அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், சாரி ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் கைத்தட்டி பிரமாதம் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். கணபதி சந்திரமோகன் அவர்கள், இன்று இளையராஜா பாடிய பாடல்களா என்று ஒரு பதிவு. ஆம், இளையராஜாவுடன் ஒரு ஒரு பிற பெண் பாடகர்களும் இணைந்து பாடிய பாடல்தான் இன்று வலம் வர இருக்கின்றது நம் இதய ராகம் நிகழ்ச்சியில் தேன்மொழி அவர்களின் விருப்பத்தில். அடுத்து காயத்ரி அவர்கள் சூப்பர் ஹிட் எவர் கிரேட் சாங்ஸ் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்றும் பாராட்டியுள்ளார். காயத்ரி அவர்கள் மனதைவருடும் கீதங்கள் மகிழ்ச்சி அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் நைஸ் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் அந்த பாடல் வரிகளில் வந்ததை குறிப்பி, ஆடு மாடு மேய்க்கும் பையனுக்கும் இருக்கும் சுகம் எந்த மந்திரிக்கும். ஆமாம், ஆடு மாடு மேய்க்கிறது கூட ஒரு சுகம்தான். அந்த சுகம் அங்கு கிடைக்குமா? மேய்க்கவில்லை என்றாலும் அந்த ஆடு மாடு மேய்கிற மேய்ச்சலை பார்த்தாலே நமக்கு ஒரு புத்துணர்வு தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட இயற்கை சார்ந்த இடம்தான் நம்ம ஊர். இதெல்லாம் வெளிநாட்டில் கிடைக்காது. அருமை அருமை. அடுத்து கணபதி சந்திரமோகன் அவர்கள், சொக்கமே என்றாலும் எங்க ஊர் தென்காசி போல வருமா? அது உண்மைதான். மழை இல்லை என்றாலும் தென்காசி சாரல் சாரல் தானே பாடலே இருக்கே. இப்பொழுது கூட இந்த இன்று வரும் பாடலில் ஏதோ ஒரு பாடலில் ஒரு வரி வரும் என்று நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போம். நன்றி நன்றி. அடுத்து கன்னியாகுமரி இரணியர் அவர்கள், ஜெகதீஷ் அவர்கள் சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள் பாடலுக்கு. நன்றி நன்றி. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார்கள் பாடல் இனிது நன்றி அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். சென்னை அகிலா ஸ்ரீதர், நம்மூரு தான் சொர்க்கம். எப்போதும் முதலில் அயல்நாடு மாயத்திரை. நம்ம ஊரு தான் சொர்க்கம். எப்போதும் முதலில் அயல்நாடு மாயத்திரை ஜொலிக்கும், அனைத்தும் பிடிக்கும். ஆனால் ஏதோ ஒன்று தொலைந்தது போன்ற உணர்வு கட்டாயம் வரும். அதுதான் உண்மை. ஏனென்றால் அக்கம் பக்கம் இருக்கும் மனிதர்களை அங்கே பார்க்க முடியாது. மித்த மீது எல்லாம் கிடைக்கும். இங்கே வந்து நம்ம ஃப்ரீயாக எல்லா மனிதர்களோடும் பழகலாம். அதுதான் உண்மை. அதுதான் நமது சொந்த நாடு, சொந்த ஊர், உறவுகள் என மனம் ஏங்க ஆரம்பிக்கும் அழகான பாடல் சிறப்பு. இதவிங்கிணைந்த வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அழகான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர். அடுத்து கணபதி சந்திரமோகன் அவர்கள் போட்ட பதிவுக்கு, வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு போடும் பழக்கம் இன்று பலருக்கு தெரிவதில்லை. ஏன், விருந்துக்கு போனால் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அங்கே வைக்கிறார்கள். அது ஸ்டைலாக வந்துடுறாங்க. பாக்கு மட்டும் எடுத்து பிரித்து வாயில் கொட்டிகிட்டு வந்துடுறாங்க. அது போட்டோம்னா அந்த உடம்புக்கு நல்ல அஜீர்ணமாகும் என்று சொல்வார்கள். அது யாரும் பயன்படுத்துவது இல்லை. இதுதான் உண்மை. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் போட்ட பதிவுக்கு, சேலம் பக்கம் வெத்தலை பாக்கு அதிகம் போடுவார்கள் என்று ஒரு பதிவு. கணபதி மோகன் சந்திரமோகன் போட்ட பதிவுக்கு நன்றி. அடுத்து கணபதி சந்திரமோகன் அவர்கள், எருமை மாடு ஒன்று இருப்பது கூட இன்றைய தலைமுறைக்கு பலருக்கு தெரியாமல் போய்விட்டதே. ஏன், வீட்டுக்குள்ளே இருக்கிறமே எருமை இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்களே, அதுவே எருமை மாடு என்று நினைத்து கொள்ள வேண்டியது தானே. சிறப்பு சிறப்பு சகோதரரே. ஆனால் எருமை மாடு ஒரு சில ஊரில் இருக்கின்றது இப்பொழுதும். நன்றி நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், ஆமாம் விஜய் அக்கா பாவம், எதுக்கு வெளிநாட்டில் அவங்க ஜாலியாக இருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கிற போல இருக்காங்க, அவங்க ஜாலியாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து
1: பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடலுக்கு வருவோம். சகலகலா வல்லவன் இந்த படத்திலிருந்து அம்மன் கோயில் கிழக்காலே, இதோ இந்த பாடல்.

சீக்கிரமாக பாடல் முடிந்து விட்டதோ? சிறப்பு சிறப்பு, ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், எங்க விட்டேனே தெரியவில்லையே, அறிவழகன் மங்கை ஒரு சேலம் சாரி கணபதி சந்திரமோகன் அவர்கள், எருமை மாடு ஒன்று இருப்பது கூட இன்றைய தலைமுறைக்கு பலருக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று ஒரு பதிவு போட்டிருந்தார். அதை படித்து விட்டேன். விஜயகாமம் என்று அதுவும் படித்து விட்டேன். எங்கள் ஊரில் நிறைய எருமை இருக்குது என்று கணபதி சந்திரமோகன் அவர் குறிப்பிட்டுள்ளார். சூப்பர் சூப்பர், எருமை தயிர் எருமை பால் சூப்பராக இருக்கும். எருமை நெய் இன்னும் நல்லா நன்றாக இருக்கும் அதை சாப்பிட்டால். அடுத்து கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் அவர்கள், அருமையான இனிமையான பாடல், வாழ்த்துக்கள், நன்றி, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். ரெட்டியாப்பட்டி தீபாகுமார் அவர்கள், ஸ்டார் வழங்கி சிறப்பான பாடல், அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள், அம்மன் கோயில் இல்லாத கிராமங்களுக்கு ஊர்களும் இருக்காது, சிறப்பு. ஆமாம், அதுதான் உண்மை. வெளிநாட்டிலெல்லாம் கிடைக்காது, பார்க்க முடியாது வெளிநாட்டில். தெருவுக்கு ஒரு கோயில். அடுத்து ஒரு பதிவு, நேற்று ஏதோ ஒரு மனக்கவலையுடன் இருந்தேன். என் அன்பு தோழி இதை எனக்கு அவர் படித்து ரசித்த ஒரு இதோ எனக்கு அனுப்பி இதை படித்து இரண்டு முறை மூன்று முறை படித்து பாரு சகோதரி, எல்லாமே உனக்கு புரியும் என்று ஒரு பதிவு கொடுத்தார். அதுதான் இப்பொழுது உங்களுக்கு நான் பதிவிட்டுள்ளேன். மௌனமாக இருந்து பார், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்து பார், பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். இது எனக்கு தெரிந்தது, நான் அனுபவப்பட்டது என்று என் அன்பு தோழி எனக்கு இதை அனுப்பினார். அதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் அனுபவித்ததில் இது ஒரு உண்மைதான் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படியோ தெரியாது. சரி, அடுத்த அடுத்த பதிவு, அறிவழகன் மங்கை அவர்கள், பாடல கிராமிய மனம் வீசுகிறது, சூப்பர் சூப்பர் என்றும், அந்த கிராமத்தில் விளையும் நெல்கதிர்களை அழகாக கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், சிறப்பு. கணபதி சந்திரமோகன் அவர்கள், தூக்கனா குருவியெல்லாம் தானறிஞ்ச பாஷையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுக்குன்னு பேசையிலே, அந்த பாடல் வரியை அழகாக குறிப்பிட்டார். சிறப்பு சிறப்பு நண்பா. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், பாடலை கேட்டு மகிழ்ந்து பதிவிடும் சபரி சொந்தங்களுக்கும், பாடலை தொகுத்து வழங்கும் அனுசுயாமயம் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி, உங்களுக்கும் நன்றி. காயத்ரி அவர்கள், அருமையான பாடல் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டி அத்துணை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் சோளச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களுடைய விருப்பத்தில்தான் இளையராஜா இசையமைத்து அவருடன் ஒரு சில பெண் பாடகர்கள் இணைந்து பாடிய பாடல் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி கும்பகோணம் மனோர்களுடன் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாவரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:36. அடுத்த பாடலுக்கு செல்வோமா? கடலோர கவிதைகள், இந்த படத்திலிருந்து ஆடி ஆத்தாடி இள மனசு ஒன்று. இந்த பாடலை கேட்பதற்கும் இனிமை, ஆனால் இந்த படத்தை பார்ப்பவர்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட படம் என்று. இதோ இளையராஜாவுடன் ஜானகி அம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் கன்னியாகுமரி இரண்யர் ஜெகதீஷ் அவர்கள். பாடல்களும் அருமை, தங்களின் தொகுப்பும் அருமை, சூப்பர். பாடலின் ஒளித்தரம் சிறப்புக்கு மேல் சிறப்பு, வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள் ஐயா. அடுத்து, ஏனென்றால் இந்த அளவுக்கு என்னை வாழ்த்தினால் எனக்கு தலை கர்வம் ஏறிவிடும். ஏதாகிலும் ஒரு தப்பாக இருந்தால் கூட என்னை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு ஒரு எப்படி சொல்வது, எல்லாம் தெரிந்த ஒரு நண்பர் தான் எனக்கு இதை பற்றி எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார். ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்தும் பொழுது அன்றுதான் முதலில் அந்த நிகழ்ச்சியில் உட்கார்ந்து நடத்துகிறோம் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நடத்தினால் அது என்றென்றுமே நம்ம சிகரத்தை நோக்கி செல்லும் அந்த நிகழ்ச்சி. பரவாயில்லை, இன்று நடத்திட்டோம், நேற்று நடத்தினோம், இன்று நடத்துவோம் என்று அந்த ஒரு அகம்பாவம் இருக்கக்கூடாது என்று எனக்கு ஒரு அதிகாரி சொல்லி கொடுத்த பாடம் இது. அவரும் வானொலியில் அறிவிப்பாளராகவும் இயக்குநராக இருந்தவர் தான். அவர் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. அவர் சென்னையில் வசித்து கொண்டிருக்கின்றார். அவர் சொன்னதை தான் நான் இன்று வரை நான் பின்பற்றி கொண்டிருக்கின்றேன். இதுதான் உண்மை. சிறப்பு சிறப்பு ஐயா, நன்றி உங்களுடைய பதிவுக்கு, தலை வணங்குகிறேன். அடுத்து, அறிவழகன் மங்கை அவர்கள். தேன்மொழி அக்காவின் தொகுப்பு பாடல்கள் ஒவ்வொன்றும் தேனாய் இனிக்கிறது, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அகில ஸ்ரீதர் அவர்கள். ஆத்தாடியே இம்புட்டு அழகான பாடல், கடலோரத்தில் ஒளிந்து கொண்டதோ இம்புட்டு நாள், நேசத்தின் இயல்பான வெளிப்பாடு, உயிரோட்டமான காதலில் கண்களில் சங்கமம், இனிய பதிவு என்று பாராட்டி உள்ளார்கள். அந்த பாடலுக்கு உண்டான ஒரு அழகான ஒரு பதிவை, சூப்பர் சூப்பர் சகோதரி. ரெட்டியார்பட்டி தீபா குமார் அருமையான பாடல், மனதை மயக்கும் இளையராஜாயா பாடல். பாடலை தேர்வு செய்த சித்திக்கு என் வாழ்த்துக்கள், நன்றிகள், பல நன்றி நன்றி என்று பாராட்டி உள்ளார்கள். சிறப்பான பாடல், அருமை, மிக அருமை இந்த பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து, கணபதி சந்திரமோகன் அவர்கள். வார்த்தை ஒன்று வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன, கட்டுமரம் பூ பூக்க ஆசைப்பட்டு ஆவதென்ன, கட்டுத்தறிகளாக நானே கண்ணுக்குட்டி ஆனேனே. வார்த்தை ஒன்று வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன, கட்டுமரம் பூ பூக்க ஆசைப்பட்டு ஆவதென்ன, கட்டுத்தறி காலாக நானே காலையாக நானே கண்ணுக்குட்டி ஆனேனே என்று ஒரு அழகான அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டுள்ளார் சகோதரர். சூப்பர் சூப்பர். எந்த அளவுக்கு அந்த பாடலை ரசித்து கேட்டிருந்தால் இந்த அளவுக்கு அந்த ஒரு பதிவுகள் வரும். நம்ம எல்லா நேயர்களும் அழகாக பாடல்களை கேட்டு அந்த பாடல் வரிகளை பதிவிடும் பொழுது, அதை நான் படிக்கும் பொழுது அதை விட ஒரு மகிழ்ச்சி எனக்கு எதுவுமே இல்லை. சிறப்பு. அடுத்து, காயத்ரி அவர்கள். ஒவ்வொரு பாடலும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுகிறது, சூப்பர். தேன்மொழி அவர்கள். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, மகிழ்வும் அன்பும் நன்றி, மனதை தொட்ட பாடல் என்றும் இதைகணைந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். பாடலை கேட்டு ரசித்த அத்துறை நெஞ்சங்களுக்கும் பாராட்டுகளை நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வர் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரனா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலுக்கு செல்வோம். சின்ன ஜபின். இந்த படத்திலிருந்து நான் யார் எனக்கேதும் தெரியவில்லை. ஆமாம் நேயர்களே, இதே தான் நானும் சொல்கிறேன். நான் யார் எனக்கேதும் தெரியவில்லை. அப்படி தான் நான் ஒரு எப்படி சொல்வது, 10ஆம் பசலியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் கஷ்டத்தை என் அப்பா அம்மா இருந்தால் அவர்களும் சொல்வேன். சரி, அது போகட்டும். என் துயரம் உங்களுக்கு தேவையில்லை. இப்பொழுது நாம் சந்தோஷமாக நம் பாடலை கேட்டு ரசிப்போமா? சின்ன ஜமீன். இந்த படத்திலிருந்து நான் யார் எனக்கேதும் தெரியவில்லை. இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான சோகமான வரிகள், சுகமான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள். மனதிற்கு இதமான சோகமான பாடல், மிகவும் அருமை, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், சோகமான பாடலாக இருந்தாலும் கேட்க இனிமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். கணபதி சந்திரமோகன் அவர்கள், ஊரை சுற்றி நாள் முழுக்க ஓடும் ஆறு நானம்மா, சின்ன பிள்ளை நான் நான் தானன்னு சொல்லும் இந்த ஊரம்மா, ஊரை சுற்றி நான் முழுக்க ஓடும் ஆறு நானம்மா, சின்ன பிள்ளை நான் தானன்னு சொல்லும் இந்த ஊரம்மா. சொல்லட்டுமே, சொன்னா என்னம்மா, எந்த நாளும் என்னை கூட ஒட்டிடாது தண்ணீரும் என்ன அந்த என்னை போல எண்ணிக்கொள்ளும் இவ்வூர், எந்த நாளும் என்னை கூட ரெண்டு நல்ல எண்ணெயா கெட்ட எண்ணெயா, நல்ல எண்ணெய் நல்ல, அதாவது ஒரு ஜோக்கு வரும் வடிவேலுக்கும் சிங்கமுத்துக்கும் அது போல இருக்குது. எந்த நாளும் என்னை கூட ஒட்டிடாத தண்ணீரும் என்ன அந்த எண்ணெய் போல எண்ணிக்கொள்ளும் இவ்வூரும், இங்கிருக்கும் பேர்களுக்கெல்லாம் என் மனசு பார்க்கல, என் கதையை பாசமாக உன்னை போல கேட்கல, கேட்காவிட்டாலும் குத்தம் என்னம்மா. அதான் நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய ஒரு வருத்தத்தை நான் யார், எனக்கு ஏதும் தெரியாது, என் கஷ்டத்தை சொல்லி கேட்பதற்கும் எனக்கு தாய் தந்தை இல்லை என்று. அதற்கு தான் இந்த ஒரு அழகான ஒரு வரி பொருந்தும். சிறப்பு சகோதரரே. அடுத்து ரகுபதி தம்பி இளையராஜாவை கண்முன் கொண்டு வந்து உள்ளார், சிவாயனமா என்று. இது என்ன ஓட்டம் என்று தெரியவில்லையே, ஓடுவதே பெரியவும் வேலையாக இருக்கின்றதே, சோப்பு நுரையோடு எங்குதான் ஓடி அந்த கணத்தில் பொத்துன்னு விட போகிறார் போல, போகட்டும் விழட்டும். அடுத்து மங்கை, இது அறிவழகன் மங்கை அவர்கள், பார்த்து பார்த்து மெதுவாக ஓடுங்க, இது அவருக்கு பழக்கமாயிடுச்சு, ஓடிட்டே இருக்கட்டும். நன்றி. அடுத்து சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள், நான் யார் இந்த கேள்விக்கான பதில், நம்மை நாமே சுயமரியாதையோடு செய்து கொள்ள வேண்டும், செயலால் பேச்சினால் சரியாக இருக்கிறோமோ என்று, நமக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும், நம்மை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் புரியாது, நம்மை புரிந்தவருக்கு விளக்கம் தேவையில்லையே, நான் யார் இந்த கேள்விகளுக்காக பதில், நம்மையே நாமே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், செயலினாலும் பேச்சுகளாலும் சரியாக இருக்கிறோமா என்று, நமக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும், நம்மை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் புரியாது, நம்மை புரிந்தவர்களுக்கு விளக்கம் தேவையே இல்லை, இதுதான் உண்மை. சூப்பர் சூப்பர், அருமையான ஒரு பதிவு. எப்படி நம் உண்மையாக இருந்தாலும் நம்மளுடைய உண்மையை தெரிந்து கொள்வதற்கு ஒரு சில நண்பர்களுக்கு தெரியவில்லை, உறவில் இருக்கிறவர்களுக்கும் தெரியவில்லை. சரி போகட்டும், விட்டுவிடு அப்படி என்று தான் அவர்களை விட்டுவிட வேண்டுமே தவிர அவர்களிடம் போராடக்கூடாது, இதுதான் என்னுடைய ஒரு கருத்து. அப்படி தான் நானும் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றேன். சிறப்பான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர் அகிலா சகோதரி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த பாடலுக்கு இரண்டு பதிவுகள் வந்தது மிகவும் என் மனதை நெகிழ வைத்தது. சூப்பர் சூப்பர். அடுத்த பாடலுக்கு செல்வோம். நாடோடி பாட்டுக்காரன், இந்த படத்திலிருந்து ஆகாய தாமரை அருகில் வந்ததே, இதோ இளையராஜாவுடன் ஜானகி அம்மா இருவர்களும் சேர்ந்து பாடிய பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அறிவழகன் மங்கை அவர்கள். தேன்மொழி அக்கா தொகுப்பு பாடல்கள் ஒவ்வொன்றும் தேனாய் இருக்கின்றது என்று பதிவுக்கு சென்னை பாரதி தனபால் அவர்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படி என்று ஒரு இதயங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அடுத்து கணபதி சந்திரமோகன் அவர்கள், நான் படித்ததற்கு ஒரு பதிவு அக்கா. ரொம்ப வழியோடு படிக்க கஷ்டப்படுகிறார்கள் என்று அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கண் ஆப்ரேஷன் பண்ணின்னு வந்து இன்னும் 60 நாள் கூட சரியாக ஆகவில்லை. அவ்வளோதான், என் கண்கள் இடம் கொடுக்கவில்லை ஒரு நேரம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தம்பி நீங்கள் பதிவிடுங்கள், முடிந்தவரை நான் வாசிக்கிறேன், சரிங்களா? அடுத்து பாரதி தனபால் அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் இன்றைய பதிவுகள் அனைத்தும் அருமை சூப்பர் என்றும் பாடலுக்கு ஸ்டார் வழங்கி உள்ளார். நன்றி நன்றி சகோதரி, அருமையான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் அழகான தாமரை பூக்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு இந்த தாமரை பூலாம் ஒரு நேரம் கிடைக்கப்பதே இல்லை, அழகாக இருக்குது. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள், நமது சபரி வானொலியில் அதிகமான கவிஞர்கள் உள்ளார்கள், கவிதை போட்டி ஒன்றை வையுங்கள் இயக்குனர் கீதநேசன் ஐயா மற்றும் சபரி வானொலி அறிவிப்பாளர்களுக்கும் என்று. அப்படிங்களா? வைப்பார் போட்டி தான் வைப்பார். அடுத்து பாரதி தனபால் அவர்கள், ரெட்டியார்பட்டி தீபா குமார்கள் போட்ட பதிவுக்கு ஆமாம் என்று அழகாக சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் நடக்கும் கூடிய சீக்கிரம். அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள், ஆகாய தாமரை நாடோடைகள் பாடலில் உருகி நிற்பதோ, காவல்கள் தாண்டி காதல் துணை வேண்டி மெல்லிசை காதுகளை வருடி செல்கிறதே என்று ஒரு அழகான ஒரு பதிவு, சூப்பர். அடுத்து படவேடு பிரியா வீரமணி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள் ஐயா, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும். நன்றி நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை மனதேவரோடும் கீதங்கள் மகிழ்வும், அருமையான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து கணபதி சந்திரமோகன் அவர்கள், ரெட்டியார்பட்டி தீபகுமார்கள் போட்ட பதிவு, அக்கா நீங்கள்தான் நடுவர், இருக்கலாம் இருக்கட்டும், சிறப்பு. அடுத்து கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் அவர்கள், சூப்பர் சாங் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து கணபதி நகர் மகிழ்ச்சி என்றும் பாராட்டி உள்ளார், நெஞ்சை தொட்டு மகிழ்ச்சி என்றும். அறிவகன் மங்கை அவர்கள், பாரதி தனபால் போட்டபதி, நீங்கள் கவிதை எழுதுவீங்களா அக்கா என்று பாராட்டி உள்ளார்கள். கவிதையான் எழுத மாட்டார்கள், அவர் ஒரு பெரிய அதிகாரி தம்பி, எல்லாமே தெரியும் அவர்களுக்கு. நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டே, இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் நம் சபரி வானொலி சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களுடைய விருப்பத்தில்தான் இளையராஜா இசையமைத்து அவருடன் ஒரு சில பெண் பாடகர்கள் பாடிய பாடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வர் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரன்னா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நிலையத்தில் நேரம் மாலை 4 மணி.

4 நிமிடம் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. அடுத்த படப்பாடலுக்கு செல்வோம். புதுமை பெண் இந்த படத்திலிருந்து கண்ணியிலே சிக்காதையா காணா குருவி. ஏன் சிக்காது? சிக்கிடும் கூடிய சீக்கிரம். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நேயர்களே, இளையராஜா குரலில்.

காத்திருந்த வேடன் இங்கே கண்ணி வச்சான் அருவிகள பெண் குருவி சிக்கிடுமா அது மந்திரத்தில் சொக்கிடுமா பெண் குருவி சிக்கிடுமா அது

வீர மகள் அழுத கணக்கு ஜெகமங்கு நிறைய இருக்கு, இன்னும் அது முடியவில்லை. வழக்கு வழக்கு

அழகான ஒரு அருமையான ஒரு காமெடியான ஒரு நகைச்சுவையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அறிவழகு மங்கை அவர்கள் போட்ட பதிவுக்கு கவிதை எழுதுவீங்களாக்கா என்று போட்டார் அல்லவா, அதற்கு என்னடா இன்னும் ஒன்றும் கேட்கவில்லையே பார்த்தேன் என்று. அவர் கவிதையும் எழுதுவார், அவர் வந்து பெரிய அதிகாரி தம்பி, அவர் கவிதையும் எழுதுவார் எல்லாமே பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு சகோதரி தான் நான் கேள்விப்பட்டு உள்ளேன், ஆனால் அவருடன் நான் உரையாடியது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பெண்மணி அவர்கள். நன்றி நன்றி. அடுத்து பாரதி தனபால் அவர்கள் பாட்டு சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி சகோதரி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி. கன்னியாகுமரி இரண்யன் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் இளையராஜாவின் இனிய குரலில் பாடல்கள் அனைத்தும் சிறப்பான பாடல்கள், வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் கை கூப்பி வணங்கி உள்ளார்கள். பாடலுக்கா நிகழ்ச்சிக்கா அவங்க சித்தி போட்ட பதிவுக்கா என்று தெரியவில்லை, ஏதோ ஒன்று விழித்துக் கொள்வோம். அடுத்து பாரதி தனபால் அவர்கள் பாடல் தேர்வு மிகவும் அருமை, அதுவும் அனுசுயாக்கா தொகுப்பு அழகு சூப்பர் சூப்பர். அப்படியா, உங்கள் சகோதரி விடவா சகோதரி, சூப்பர் சூப்பர் சகோதரி. நன்றி நன்றி நன்றி. அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள் பெண் குருவி மந்திரத்தில் மயங்காது, அது கண்ணியில் சிக்காது, நெருஞ்சி முள் போன்ற குணமுடைய புத்திசாலி காணாங்குருவி. உலகத்தில் யதார்த்தமாக நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டும் பாடல். பெண் குருவி மந்திரத்தில் மயங்காது, அது கண்ணியிலும் சிக்காத, நெருஞ்சி முள் போன்ற குணமுடைய புத்திசாலி காணாங்குருவி. உலகத்தில் யதார்த்தமான நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டும் பாடல் இது என்று. ஆமாம், இந்த படமே ஒரு யதார்த்தமாக எடுத்த படம் தான். இதில் வந்து ரேவதி சூப்பராக நடித்திருப்பார், பாண்டியராஜனுடன் பாண்டியன் அதில் நடித்த ஒரு நடிகர், சூப்பர் சூப்பர். அடுத்து ரெட்டியார்பட்டி தீபகுமார்கள் சூப்பர் சாங் என்றும் பாராட்டி உள்ளார் ஒழித்த பாடலுக்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நதியிலும் தெரிவித்து கொண்டு. அடுத்து மலையூர் மம்முட்டியான் இந்த படத்திலிருந்து சின்ன பொண்ணு சேலை செண்பகப்பூ போல, இதோ எப்படி செண்பகப்பூ போல இருக்க என்று பார்க்கலாம். ஜானகி அம்மாவுடன் இளையராஜா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் இதோ. இந்த பாடலை கேட்டு ரசிப்போமே.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். சாரி, ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் சூப்பர் சாங் என்றும், ஒரு அழகான ஒரு பெண்மணி கண்முன் கொண்டு வந்து கை கொடுத்து இதுவரை பதிவிட்ட அனைத்து பாடல்களும் அருமை சூப்பர் என்றும், டீயை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு சிறப்பு, டீ கொடுக்கும் நேயர் இல்லை, இருந்தால் அவர்களும் எனக்கு டீயும் மசால் வடையும் மெதுவடையும் கொடுத்திருப்பார்கள். எடுத்துக்கொண்டேன் சகோதரி. அடுத்து அறிவழகம் மங்கை அவர்கள், அழகான ஒரு சின்ன பொண்ணு சேலை, அந்த ஒரு இரண்டு சேலைகளை கண்முன் கொண்டு வந்துள்ளார். அது இரண்டாவது சேலை எனக்கு மிகவும் பிடித்த சேலை, அதை அனுப்பி வையுங்கள் தம்பி. நன்றி. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகம், டீ எடுத்துக்கொள்ளுங்கள் அனுசியாக்கா. எடுத்துக்கொண்டேன் சகோதரி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், கிராமிய பாடல் இசை நம்மை மாட்டு வண்டியில் பயணிக்கும் உணர்வை தருகிறது. புது வெள்ளமாக, காட்டாற்று வெள்ளமாக, காதலின் இன்னொரு பரிபூரணமம் என்று பாராட்டியுள்ளார்கள். அறிவழகன் மங்கை, நான் இப்போது தான் குடித்தேன். யார் உங்களுக்கு கொடுக்குறாங்க? எனக்கு தான் கொடுத்தாங்க. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகவர், காட்டன் பட்டா அப்படி என்று ஒரு பதிவு. ஆமாம், காட்டன் பட்டு இல்லை, பியூர் பட்டு தான் அவர்கள் அங்கே நெய்வருந்து, காட்டன் பட்டு கிடையாது. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர், அழகான பாடல் தேர்வு. தேன்மொழி சகோதரி இசையான இனிமையான தொகுத்து வழங்கும் அனுசியா சகோதரிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள். அழகான பாடல் தேர்வு செய்த தேன்மொழி சகோதரிக்கு இனிமையான தொகுத்து வழங்கும் அனுசியா சகோதரியை வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒரிஜினல் பட்டா என்று பாராட்டி கேட்டுள்ளார் நம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார். ஒரிஜினல் பட்டு என்று சேலை ஒரிஜினல் பட்டு, அந்த நூல் அந்த பார்டர் எப்படி என்று தெரியாது. அடுத்து காயத்ரி, சூப்பரான பாடல் சகோதரி என்று பாராட்டியுள்ளார்கள். கணபதி சந்திரமோகன், அருமையான பாடல் என்று அவர் கவிதையை கொஞ்சம் கட்படுத்தி கொண்டு உள்ளார், எழுத்து வகையில் போன்றதை. பரவாயில்லை தம்பி, போடுங்கள், நான் படிக்கிறேன். அடுத்து பாரதி தனபாலவர், அனுசயாக்கா தொகுப்பாளர் அனைவருமே சபரி வானொலிக்கு வரப்பிரசாதம் என்று பாராட்டியுள்ளார்கள். உண்மை உண்மை, அதுதான் உண்மை. நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்துக் கொண்டு, ஒரு சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். என்ன, இருங்க இருங்க, ஒரே வணக்கம் என்று அழுத்தி சொல்றீங்க. வணக்கம்.
1: இணைய வானொலியில் அற்புதமான முறையில் சிறப்பான பாடல்களை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கும் நமது தேன்மொழி சகோதரி அவர்களின் பாடல்கள் அனைத்துக்கும் மிகச் சிறப்பாக அற்புதமாக பதிவுகளை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கும் நமது நேயர்களுக்கும், சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை அமைத்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் மனுஷ்யா சகோதரிக்கும் வாழ்த்துக்களையும் அனுப்பியிருக்கிறார் தேன்மொழி சகோதரி அவர்கள். அதை
0: அனுசியாசம்
1: எங்கும் கேட்க முடியாத மிகவும் குவாலிட்டியாக, மிக அற்புதமான முறையில் இசையத்தோடு அந்த பாடலை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சிறப்பாக பதிவிட்டுக் கொண்டிருக்கும் நமது நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
0: நன்றி. நான் ஒரே ஒரு சொல்றதுக்கு ஆசைப்படுகிறேன் சகோதரரே, நம்ம கலைஞர் மு கருணாநிதி இருந்தால் அழகாக உங்களை பாராட்டுவார். ஏனென்றால் அந்த பாஷையில் ஒவ்வொரு வார்த்தையிலும் வருகின்றது இன்று, ஏனோ தெரியவில்லையே. சிறப்பு சிறப்பு சிறப்பு.
1: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி சகோதரரே. நன்றி நன்றிமா, நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றி சகோதரர் ராஜேஷ் அவர்கள் உரையாடி சென்றார்கள், கேட்டோம் அல்லவா. அடுத்த பாடலுக்கு செல்வோம். கிழக்கு வாசல், இந்த படத்திலிருந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி வேணும். ஆமாம், வாசப்படி இருந்தானே வெளியே போக முடியும். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அகிலா ஸ்ரீதர் அவர்கள், சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஒரு

0: நேயர்களே, இதோ ஒரு நேயர் நம் இளையராஜா பாடலுக்காக வாழ்த்துறை ஒரு சிறு வாழ்த்துறையுடன் இணைந்துள்ளார். கைபேசியில் அவருடன் உரையாடுவோம். ஹலோ,
1: வணக்கம் அம்மா. அதாவது வெல்லும் சொல்லாக்கி நாவாலும் பாவாலும் திறமை பல ஊட்டி நாட்டோரையே வியக்க வைத்து மூவாத முத்தமிழை நிகழ்ச்சிகள் மூலம் உறவுகளுக்கு முறையாக கற்பித்து முத்திரை வடித்த சபரி இணைய வானொலியில் இத்திரை களத்தில் அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் இளைய ராஜாவின் இனிய ராகத்தை இளைய ராகமாக தந்த தங்களுக்கும் தேன்மொழி முருகன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுகளோடு பாடல்கள் அனைத்தும் ஒலித்த பாடல்கள் அனைத்தும் தேன் போன்ற சுவையோடு கூடிய பாடல்கள் அம்மா. இளையராஜா குரல்ல கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட 10 பாடல்கள் ஓடி இருக்கு. அத்தனை பாடல்களும் முத்தான பாடல்கள். இந்த பாடல்கள் அனைத்தும் என் சொத்து. வாய்ப்புக்கு நன்றி
0: ஐயா. நீங்க உங்க யாரு என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் நேயர்களுக்கு. எனக்கு தெரியும் நேர்களுக்கு அறிமுகம்.
1: அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் என்கிற ஒரு சிட்டு சிறிய கிராமத்தில் இருந்து இரணியல் ஜெகதீசன்.
0: நன்றி நன்றிங்கள் ஐயா. உங்களுடைய தொகுப்பு கூட வருகின்றது என்று கேள்விப்பட்டேன். இன்னும் எனக்கு வந்து சேரவில்லை. உங்களுடைய தொகுப்பும் கூடிய சீக்கிரம் நம் இதே ராக நிகழ்ச்சியில் வளம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மகிழ்ச்சியுடன்.
1: நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றி
0: நன்றி நன்றி நன்றிங்கள் ஐயா. நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றி நம் கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் உரையாடி சென்றார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு பாடலுக்கு செல்வோம். பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக நான் பதிவுகளை படித்தேனா என்று தெரியவில்லை. இல்லை, அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஒரு அழகான ஒரு பதிவு. அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை என்று ஒரு அழகான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர், அருமை. இது எல்லாருக்குமே பொருந்தும். கிடைக்கிற வாழ்க்கை அழகாக வாழ வேண்டும், அதுதான் வாழ்க்கை. பாடலே நினைப்பதெல்லாம் நடப்பதெல்லாம் அப்படின்ற ஒரு பாட்டே இருக்கும். அந்த பாட்டு வரிகள் எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரவில்லை இப்பொழுது. அந்த பாடல் வரிகள் போல நாம் நினைப்பதெல்லாம் நமக்கு நடப்பதில்லை. நடந்ததையும் கவலைப்படக்கூடாது, சென்றதையும் மறந்து விட வேண்டும். இனி எப்படி வர வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை தான் நாம் மனதில் கொள்ள வேண்டும். அழகிய அழகான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர். அடுத்து ரெட்டியார்பட்டி தீபா குமார்கள் சிறப்பான பாடல், அருமை. கேட்கவே ஆனந்தமாக இருக்குது. பாடல் இனிது, நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து கணபதி சந்திரமோகன் அவர்கள், அருமை சூப்பர் என்றும் அவர் எழுத்து வகையை சுருக்கி உள்ளார். ஏன் தம்பி, பதிவிடுங்கள், நான் படிக்கிறேன். அடுத்து காயத்ரி அவர்கள், அருமையான பாடல். தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். அருமையான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து கணபதி சந்திரமோகன் அவர்கள், விடுகதை போடும் வாழ்க்கைக்கு எப்படியாவது தேடி தேடி விடை கொடுத்தால் அடுத்த புதிர் ரெடியாக காத்து கிடக்கு, இதுதான் வாழ்க்கை. சூப்பர், அழகு அழகு, அருமையான ஒரு பதிவு. சூப்பர். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர், கிழக்கு வாசல் திரைப்படத்தை முதன் முதலில் பொதிகை தொலைக்காட்சியில் பார்த்தேன். வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு போடுவாங்க. அப்பா, எந்த அளவுக்கு ஒரு ஞாபக சக்தி பாருங்க. நான் இப்பொழுது இன்று என்ன சபித்தேன், என்ன சாப்பிட்டேனா இல்லையா என்று கூட எனக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை. அந்த அளவுக்கு நான் இருக்கின்றேன் அறிவாளியாக. அறிவு அழகு அழகு அறிவு. அடுத்து கோவை பத்மா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, எப்படி இருக்கின்றீர்கள்? தேன்மொழி சகோதரி பாடல் தேர்வுகள் அனைத்தும் மிகவும் அருமை. சகோதரி பாராட்டுக்கள் கலக்குறீங்க, சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி சகோதரி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், பிரிக்க முடியாதது இளையராஜாவின் இசையும் கிராமங்களும். அவரின் கிராமிய இசை பாடல்கள் அனைத்துமே அருமையாக இனிமையாக இருக்கும். உற்சாகத்தோணி ஆர்ப்பரிக்கும் இசையில் கேட்பவர் எல்லாம் இசையில் இணைந்து விடுவார்கள். இதுதான் உண்மை, அழகான இசை. ஒரு நேரத்தில் நான் சொல்லிவிட வேண்டும், மறைக்கக்கூடாது. ஒரு தனியார் தொலைக்காட்சி தனியார் வானொலியில் இளையராஜா பற்றி எனக்கு ஒரு கேள்வி கேட்டார்கள். எனக்கு இளையராஜா சாங்ஸ்னால் எனக்கு பிடிக்காதுன்னு என்று சொல்லிவிட்டேன். இளையராஜா சாங்ஸ் பிடிக்காதுன்னு சொன்னவர் நீ ஒரு நேயர்தான் என்று என்னை திட்டவில்லை, ஒரு அறிவுரை சொன்னார்கள். அதன் பிறகு இளையராஜா பாடல்கள் கேட்க, இது நடந்தது ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு. அதன் பிறகு இளையராஜா சாங்ஸ் கேட்க கேட்க எனக்கே நானே அவருக்கு ஒரு ரசிகை ஆகிவிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு இசையமைப்பாளர் அவர். சூப்பர். பாரதி தனபால் அவர்கள் எக்ஸலண்ட், மகிழ்வும் அன்பும் நன்றியும் பாராட்டுக்கள் என்று பாராட்டி உள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், அதுக்குள்ளே யாரோ ஃபோன் பண்ணிட்டாங்க, யாருக்கு, உங்களுக்கா, எனக்கு யாரும் பண்ணலை, உங்களுக்கு பண்ணிட்டாங்களா, சரி சரி பேசுங்க. அடுத்து கணபதி சந்திரமோகன் அவர்கள், இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அழிவுக்கு முடிய அழிக்கவும் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை அழிக்கவும் முடியாது, இது வாழப்போகும் வாழ்க்கை அறியவும் முடியாது, அதுதான் வாழ்க்கை. சூப்பர் சூப்பர். என் கண்கள் ஏனோ தெரியவில்லையே என்று கோலம் காட்டி கொண்டிருக்கின்றதே. ஐ டிராப்ஸும் விட்டேன், சரி பரவாயில்ல, படித்து விட்டேன். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்க்கை அறியவும் முடியாது, இது அதுதான் வாழ்க்கை. சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். அடுத்து படவேடு வீரமணி அவர்கள் ஒரு கவிதை, வீட்டுக்கு வீடு வாசப்படி வேணும் உண்மைதான், ஆனால் ஒருவரின் உதட்டோர சிரிப்புக்கு பின்னால் வெளியே சொல்லப்படாத 1000 வரிகள் மறைந்திருக்கிறது. ஒருவன் வாழ்க்கைக்கு தலைகீழாக மாறி போனாலும் அவன் தலையெழுத்தை அமைத்து கொள்பவன் பிரம்மனே. அவரவர் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அவரே தான் காரணம். இந்த உலகில் யாரும் பல காலங்கள் வாழப்போவதும் இல்லை, அடம் பிடித்தாலும் இங்கே யாரையும் காலம் வாழ வைக்கப் போவதும் இல்லை. அருமையான வாழ்க்கை தத்துவ பாடல், சிறப்பு சூப்பர் என்றும் ஒலித்த பாடலுக்கு அழகான ஒரு கவிதை வடிவத்தில் கொடுத்துள்ளார் நம் அறிவிப்பாளர் வீரமணி, பிரியா வீரமணி அவர்கள். நன்றி நன்றி ஐயா. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் இரண் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் நேரலையில் பேசி வாழ்த்து தெரிவித்த அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள் ஐயா என்று வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் நம் கன்னியாகுமரி இரண் ஜெகதீஷ் ஐயா அவர்களுக்கு. நன்றி நன்றி. தேன்மொழி அவர்கள், சாரி அக்கா, நான் வெளியில் போய்விட்டதால் பாடல்கள் கேட்டு கொண்டிருக்கிறேன், தொலைபேசியில் பேச முடியாது. சபரி சொந்தங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்த அத்துணை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. பாடல்களை அருமையாக தொகுத்து வழங்கிய அனுசியா அக்காவுக்கும் நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். முக்கியமாக ராஜேஷ் சகோதரர் இரண்யன் ஜெகதீஷ் அவர்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி. உங்களுக்கு ஃபோன் வந்தது, அதைத்தான் அக்கா சொன்னேன், ஜெகதீஷ் ஐயா பேசினாரோ? ஆமாம் ஆமாம் தம்பி, அவர் தான் லைனில் வந்தார். பரவாயில்லை சகோதரி, உங்களுடைய வேலை எனக்கு என்று என்னவென்று தெரியும், ஆனால் நேயர்களுக்கு தெரியாது. அந்த வேலையை பாருங்கள், இன்னும் ஒரு சில படப்பாடல் இருக்கின்றது, அந்த பாடலை ஒலிக்கிவிட்டு நம் நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன், சரிங்களா? நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கு சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்து சின்னத்தாய், இந்த சாரி கரகாட்டக்காரன் படத்தில் இருந்து இந்தம்மான் உந்தன் சொந்தம்மான், இதோ சித்ராவுடன் இளையராஜா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நாம் எல்லாம் சொந்தமாக.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை சூப்பர் என்றும் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், சிறப்பு, ஆகா அருமை இனிமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு, பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு செல்வோம். செல்வதற்கு முன்பாக இன்று நம் சபரிவானல் இதயராகம் நிகழ்ச்சியில் சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களுடைய விருப்பத்தில்தான் இளையராஜா இசையமைத்து அவருடன் பிற பெண் பாடகர்கள் பாடிய பாடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் நாம் அனைவரும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரனா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிலையத்தில் நேரம் மாலை 4:40. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இதோ அடுத்த படப்பாடலுக்கு செல்வோம். சின்னத்தாய் இந்த படத்திலிருந்து நான் ஏரிக்கரை மேலிருந்து 8 திசை. என்ன இது, எங்கே இருந்து பார்த்தாலும் 4 திசை தான் தெரியும். இவருக்கு மட்டும் 8 திசை தெரிகிறதா, 8 திசையா 8 திசையா என்று தெரியவில்லை. அவர் பார்க்கும் பார்வை 8 வரை திசையா இல்லை 8 திசையா? இதோ இந்த பாடல் வரிகள் வரும், அதை நாம் கூர்ந்து கவனிப்போம். இதோ இந்த பாடல்.

0: என்ன ஒரு அழகான அருமையான வரிகளில் அழகாக பாடி சென்றார் நம் இளையராஜா அவர்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் கணபதி நகர் சந்திரமுகன் ஏதோ ஒரு பதிவு போட்டார், அதை எடுத்து விட்டார். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். அடுத்து படவேடு பெரிய வீரமணி அவர்கள் ஒரு பதிவு. சாரி, ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் சிறப்பு, ஆகா அருமை இனிமை இந்த பாடல் என்று பாராட்டி உள்ளார்கள். அடுத்து கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள் பொன்மணி மேகலை, அழகான பாடல் என்று. பொன்மணி மேகலை யார் என்று தெரியவில்லையே, அந்த பாடல் வரிகளா இல்லை நேரா என்று தெரியவில்லை தம்பி, மன்னியுங்கள். ஏதோ நீங்கள் போட்ட பதிவை நான் படித்து விட்டேன். அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் பாடலை கேட்டு மகிழ்ந்து பதிவிட்ட சபரி சொந்தங்களுக்கும் மற்றும் நேரலையில் பேசி வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து சபரி சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். பாடலை அழகாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் அனுசுயா மேம் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து சென்னை பாரதி தனபால் அவர்கள் அருமையான பாடல் சிறப்பு என்று பாடலுக்கு ஸ்டார் வழங்கி உள்ளார்கள், நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் ஸ்டார் வழங்கி தேங்க்யூ என்று இதயங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார், நன்றி. இசைத்தரம் அருமை சூப்பர் என்றும் மலர்தூவி வாழ்த்தி உள்ளார், நன்றி நன்றி. தேன்மொழி அவர்கள் வணக்கத்தை தெரிவித்து இனிமையாக இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், மகிழ்வும் அன்பும் நன்றி, மனதில் தொட்ட பாடல் என்றும், இதயங்கணிந்த வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி பொன்னாடை போய்த்தி பரிசையே அளித்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்றுக்கொண்டேன் சகோதரி. சூப்பர் சூப்பர், பரவாயில்லை. இன்னும் ஒரு பாடல் தான் இருக்கின்றது, நான் நேரில் உங்களை அழைக்கவில்லை. நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நான் பாடலை ஒழிக்கிவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வேன், சரிங்களா. அடுத்து படவேடு வீரமணி பிரியா வீரமணி அவர்கள், ஆஹா எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அன்னமே எந்தன் சொன்னமே அவள் அன்பை குழைத்து அவள் ஊட்டிய சோற்றில் சுவை இன்னும் என் நாக்கில் இருக்கிறது. நேற்றைய இரவில் மழையில் உன் நினைவில் நனைந்தேன். நீ நினைவில் வந்ததால் நான் நனைந்தேன் பெண்ணே. நீ நினைவில் வந்ததால் தான் நான் நனைந்தேன் பெண்ணே. நீ வேண்டும் உன் சிரிப்பில் வெளிச்சமாய் நான் வர வேண்டும். நீ வேண்டும் உன் சிரிப்பில் வெளிச்சமாய் நான் வர வேண்டும். சொல்லாமல் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் இரவில் நீ நிலவாய், காயப்பட்ட நீ இதயத்தில் நீ மருந்தாய் இருக்க வேண்டும். சொல்லாமல் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் இரவில் நீ நிலவாய், காயப்பட்ட நீ இதயத்தை மருந்தாய் இருக்க வேண்டும். ஆஹா எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், சூப்பர் அருமை என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றி நன்றிகள் ஐயா, சிறப்பு. அடுத்து பாரதி தனபால் அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள் இளையராஜாவை கண்முன் கொண்டு வந்து உள்ளார்கள், சிறப்பு. தேன்மொழி சிறப்பு, மிக சிறப்பு என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. காயத்ரி அவர்கள், இன்றைய தேன்மொழி சகோதரியின் தேர்வு பாடல்கள் அனைத்தும் கேட்க கேட்க அருமை இனிமை, வாழ்த்துக்கள் சகோதரி. அழகாக தொகுத்து வழங்கும் நமது அனுசயா சகோதரிக்கு பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள். என்னை சகோதரி என்று சொல்வதை விட அக்கா என்று சொன்னால் போதும். ஏனென்றால் நீங்கள் மூன்று பேர் சகோதரிகள், நான் ஒரு சகோதரி என்று நினைத்திருந்தேன். ஆனால் மூன்று தங்கைகள் எனக்கு இருக்கின்றார்கள் உன்னுடன் சேர்ந்து. உன் குடும்பத்தை சேர்ந்தவள் தான் நானும். என்னை அக்கா என்று அழைத்தால் எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் தங்கையே காயத்ரி, நன்றி நன்றி. அடுத்து கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள் ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம், என்னை பொறுத்தவர காவியம். என்னாலும் நீதாண்டி என்னோட ராசாத்தி பொண்டாட்டி, நெஞ்சோடு வெளிச்சினேன் வெச்சினேனே காப்பாத்தி. அழகான ஒரு கவிதை, சூப்பர் கவிதையாக பாட்டில் வந்த வரியா தின்றி தெரியவில்லை. பாடல் நான் கவனித்தேன், ஒரு சில வரிகளை விட்டுவிட்டேன். ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம், என்னை பொறுத்த வர காவியம். என்னாலும் நீதாண்டி என்னோட ராசாத்தி. ஏன் ஏன் ஏன்?
1: அப்படிங்கிறதுல எடுத்துட்டாரு. இது ரொம்ப குறும்பு குறும்பு விளையாட்டாக இருக்கு. ஐயோ கடவுளை, சந்திரமோகனே ஏ. அடுத்து தொட்டாம்பாளையம் கோயில பழனிச்சாமி அவர்கள் இப்பொழுதான் நம் நிகழ்ச்சியில் இணைந்தார் போல. சரி பரவாயில்ல, ஏதோ வேலை காரணமாக இருப்பார். ஆஹா, அம்மா நான் நிகழ்ச்சி கேட்க வந்துட்டேன், இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டேன். அம்மா, இசையோடு இளையராஜாவின் பாடல் அருமை. ஏரிக்கரை இருக்கு, சுற்றிலும் வரப்பு வயலும் இருக்குது. ஏரிக்கரைக்குள் தண்ணீர் பாய்ச்சுவதற்கு தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. பிறகு எங்கே ஏரிக்கரை போவது? தண்ணீரை பார்த்ததும் வயல் வலிமையும் பார்ப்பதும் வலியையும் பார்ப்பதும் இளையராஜாவின் பாடலே ஏரிக்கரை பாடல். அருமையாக இருந்தது, வாழ்த்துக்கள். பரவாயில்லை அம்மா, நான் நிகழ்ச்சி கேட்க வந்துவிட்டேன். நிகழ்ச்சி முடிக்கிறப்ப வந்து அட்டன் பண்ணுறாரு. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று ஒரு பாட்டு இருக்குல்ல கேட்போமே. அம்மா நான் நிகழ்ச்சி கேட்க வந்துவிட்டேன், இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டேன். அம்மா, இசையோடு இளையராஜாவின் பாடல் அருமை. ஏரிக்கரை இருக்கு, சுற்றிலும் வரப்பு வயலும் இருக்கு. ஏரிக்கரைக்குள் தண்ணீர் பாய்ச்சுவதற்கு தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. பிறகு எங்கே ஏரிக்கரை போவது? தண்ணீர் பார்த்தது வயல் வலியும் பார்ப்பது இளையராஜாவின் பாடலே ஏரிக்கரை பாடல். அருமையாக இருந்தது, வாழ்த்துக்கள் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. என்ன சகோதரரே, நீங்கள் போட்ட பதிவு படித்து விட்டேன்னா நான் ரசித்து படித்தேன். சூப்பர் சூப்பர். என்ன நேர்கள், நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். தர்மபத்தினி இந்த படத்திலிருந்து நாம் தேடும் செவ்வந்திப்பு. இதோ ஜானகியம்மாவுடன் இளையராஜா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் நம் இதயராகம் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா? இதோ பாடல்.

நம் இதயராகம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள். இதுவரை அழகாகவும் அருமையாகவும் பொறுமையாகவும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் அனுசுயாமயம் அவர்களுக்கும் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகள் வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். தேங்க்யூ என்று சிறப்பான பாடல், அருமை, பிரமாதம் என்று இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து பாரதி தனபால் அவர்கள், மிக மிக அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், சிறப்பு சிறப்பு என்று பாராட்டியுள்ளார்கள். பாரதி தனபால் அவர்கள், தேங்க்யூ அண்ணி என்று சுடக்கெடுத்து திருஷ்டி கழித்து கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கு? அந்த அவருடைய அண்ணி தேன்மொழி முருகன் அவர்களுக்கு. அவருடைய பாடல் தான் இன்று வந்தது. பாடல் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். சிறப்பு என்று ஒரு மயிலாட்டம் ஒயிலாட்டம் ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டு மிக்க நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், வாசிப்பை நேசித்து வாசித்தால் கிறுக்கு எழுத்துக்கள் கூட கவிதையாக மாறும், பாறையிலும் நீர் சுரப்பதைப் போல் வாசிப்பதும் நேசிப்பதும் தான் நேசிப்பதை சிறப்பாக வாசித்தாலே வாசிப்பவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்படுத்தும். பதிவு தவறாக இருந்தாலும் கூட படிப்பது சிறப்பாக இருந்தால் கிறுக்கு எழுத்தை எழுதுபவன் கூட கவிஞன்தான். சூப்பர் சூப்பர். இன்னொரு முறை படித்து விடுகிறேன். வாசிப்பதை நேசித்து வாசித்தால் கிறுக்கு எழுத்துக்கள் கூட கவிதையாக மாறும், பாறையிலும் நீர் சுரப்பதைப் போல் வாசிப்பதும் நேசிப்பதும் தான் நேசிப்பதை சிறப்பாக வாசித்தாலே வாசிப்பவருக்கு ஒரு சிறப்பு ஏற்படுத்தும். பதிவு தவறாக இருந்தாலும் கூட படிப்பது சிறப்பாக இருந்தால் கிறுக்கு எழுத்து கூட

வந்திப்பூ செண்பகத் தோட்டத்தில் சதிராடி கொண்டிருக்கின்றாள். நான் சென்றதும் என்னை பார்த்ததும் வெட்டத்தில் மலர்ந்து விட்டால் செவ்வந்திப்பூ. சூப்பர் சூப்பர் சகோதரரே, அருமை. ரிட்டையார்பட்டி தீபாகுமார், தேங்க்யூ என்று இதை இணைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளம் கனிந்த நன்றி என்றும் நன்றி நன்றி என்றும் பாராட்டி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம் நேயர்களே. இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் சோழச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களுடைய விருப்பத்தில்தான் பாடல்கள் வளம் வந்தது. இளையராஜை இசையமைத்து அவருடன் பிற பாடகிகள் பாடிய பாடல் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும், தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மனோகரன் அவர்களுக்கும் மற்றும் நில இயக்குனர் உடன்பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் மனுசியா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.